0: in the rest of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேறு குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ.

0: ஆர் மே பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ யும் ஈக்ரே வேர் குவாரோ
0: அலிஜானி
1: வியு குக்கு மே மார் மே பாச்சோ இடி யுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: பல்லாயிட்டு வா பல்லாயிட்டு வா
3: ப்ரோசி லவ் இட்